தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித தனத தனுத